0: ஃபாஸ்ட் தீவர் புருஷத்துக்கு அபிச்சில புருஷரத் சஃபல்தா நை தலா சகே.
1: சுனத்தே ரஹியே ஷிவா ரேடியோ, ஜஹா ஹே ஆனந்த் ஹி ஆனந்த்.